0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: மழையிலும் வெயிலும் கூடாக்கொப்பம் வடா இடஞ்சால் நமக்கும் மொடா கூட்டாயால் நம்ம மலையாளிடா
2: கேருவா மக்களே கேருவா